உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இது தீத்தே ஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்வும்.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில்.

கனேரிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேரிய இலங்கை தமிழ் வானொலி.

உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune ரேடியோ ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்பிளேயிலும் எங்களை கேட்கலாம். யூ ஆர் லிசனிங் டு CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

இது சிடிஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலான் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலான் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது செலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது செலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

நேயர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

ஏற்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள்.

உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல,

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 ஆக சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ்

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

you can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRCA வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

அதுவும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது செலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

தருணம். இது செலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணா. இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது செலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRCA வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

இலங்கை கலைஞர்களின் கலைத்திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி saloonradiocanada@gmail.com.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்வும்.

அதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @ gmail.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்

அடுத்தவர் நமக்கு கடுகளவு தொல்லை தந்தாலும் கோபம் வருகிறது. தந்தை திட்டினாலும் தாய் திட்டினாலும் கோபம் வருகிறது. எந்த பெண்ணோ நம் கோமான் நபிகளை திட்டுகிறாள், குப்பைகளை கொட்டுகிறாள். ஆனால் நம் அருமை நபிகள் என்ன செய்தார்?